ஜங்கிஞ்சிமிச்சாய் மந்துகுடாய் வேதுகுடாய் கைதுகுடாய் கோஹாய் மனாய் மாயாயே லோஹாயே சுமகானியாயே சோமிச்சோராயே சோதம்மாய்க் மனாய் ஜோமே தேவசியாயாரோ கவு கையோ வாயோ மான்சியோ துஸ்கம் மாசனோ படிக்கமாமே நிந்தாமே கரியாமி அப்பானம் ஓ சரா வேதமான சரணம்.